கேள்விகளும் முந்தின கீதே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரொந்திக்கு இஸ்டானிக்கு ஹாடிருவந்த நீ பரித காதம்பரி சித்திரதாக்கி தேன கேளுனா